0: பக்கத்துல நிக்க பிடிச்சுட்ட நான் தாஜோ தேல் பாடி அப்பே கிரணக்கியோ அல்லே அப்பே தீட்ட தாய தப்பனா கட்சி பட்டி சாரிய வயசு கசி சப் ரோயி தாரி வாரி ஸ்கிஜி பிராண ஹை மனோ சாரிய பத்தி அப்பனா
1: देखे कच्ची पक्की सारी है जो आया सो चल सी सब कोई आई वारी है जिसके जी पुराने क्यों साहब मनो सारी है अपन ती अपना।